0: அம்மா சாப்பாடு எங்கம்மா?
1: நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட பேச முடியலன்னு சோகமா இருக்க? இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
0: அது வேற இது வேற, போய் எடுத்துட்டு வாமா.

0: Please marry me. I love you, baby.
1: Oh my God, Arjun! What's wrong with you?
0: It's all for you, baby.
1: நல்ல கொழு கொழுன்னு குண்டு பூஷ்ணிக்க மாதிரி இருந்த இப்ப அங்க அடிப்பட்டு வீங்கி போன மாதிரி இருக்கு.
0: Please marry me.
1: You haven't changed at all.
2: ஜோக் அடிக்கிறேன்னு
0: நினைச்சுக்காத. I'm very serious. Please marry me, baby. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. Please.

0: நான் அனிதா.
1: ஆமா, நீங்க?
0: நான் அர்ஜுனோட அம்மா, இது அர்ஜுனோட அப்பா. ஏமா, நீ அவன லவ்வே பண்ண மாட்டேங்கறியாமே. அவன லவ் பண்ணி தான் தொலையே. அவன் டார்ச்சர் தாங்க முடியல.
1: ஏய், என்ன அம்மா அப்பா நீங்க இப்படி பேசுறீங்க?
2: இத பாருமா, உலகத்துல இருக்க பல டாப் கம்பெனிஸ்ல இருந்து வந்த ஆஃபர் லெட்டர்ஸ். எனக்கு அமெரிக்கா வேணா, ஆஸ்திரேலியா வேணா, அனிதா தான் வேணும்னு ஒண்ணே நினைச்சிட்டு இருக்கான் அவன். நீ வாடி போலாம்.
1: நோ நோ, வெயிட், ஐ டெல் யூ. ஓகே, நோ நோ அங்கிள்,
0: திஸ் இஸ்
1: இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் டெல் ஹிம், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏ இதெல்லாம் பண்றோம் இடியட், எனக்காக இந்த வேலையெல்லாம் விட்டா? திஸ் இஸ் ஃபியூச்சர்.
3: நீ தான் என் ஃபியூச்சர் பேபி.